0: ஆயிரம் தான் பார்க்கலாம். கால் பார்
1: இருக்கேன்.
0: கால் பார்க்கு ஜப்பான்
1: ஐயா நம்ம பற்றிய Metek with Rap FM. Alright, and in radio Chawa wabe on tika rea mataka rea Kweno pei chawa ini ni Oscar.
2: Yeah.
1: Kwa magam we maki penyo kia weng Tu wabe aki banya pangaru wangi kia.
2: Exactly. Mucha rogo muziki Yen meti wanga kinyo watibia todok chima kamigi kacha furunen Wabe kikara utume gama chima kiki makamigi Mat Saturday Night Clubbing.
3: The Saturday Night Party on 88.3
4: Rapa FM. Reloaded for you.